அவசரத்தின் நாள் உரச்சால் உற்சவத்தின் நிலமல்லே ஆழகம்படி சிங்கிடிகள் முன்னொருக்கம் பெருதகுதி சூரியனுக்கும் மும்புணர்ந்தே மேய்கருத்தின் உறகளுமாய் மல்லனவன் கல்லுறப்பாய் எல்லுகளை மாற்றுகிறார் எண்ணம் இன்னும் பொன்னுடலில் பெண்ணுங்களோ கண்

0: பாண்டி
1: பார்த்த பிழை தெரிஞ்சது.
0: கேரளாவா?
2: ஆ, எங்கே வந்துச்சுல?
0: சுரிஞ்சப்பே புரிஞ்சு.
1: தாஸ்
0: பாண்டி, முத்து பாண்டி,
1: தாஸ் ஆஞ்சநேய தாஸ்.

0: ஹாய்தாஸ் ஞாபகம் இருக்கா அஜித்
1: அஜித்
0: 10 வருஷத்துக்கு முன்னாடி நேஷனல் சப் ஜூனியர் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் செமிஃபைனலில் நீங்கள் தான் தோக்குடுச்சு
1: அஜித் குமார் ஓ சாரி மேம் ஐ குடன்ட் ரெகனைஸ் யூ
0: பரவாயில்ல தாஸ் இங்கே டோர்னமெண்ட் இனாகரேஷனுக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க
1: ஓ
0: அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் 72 kg கேட்டகரியில் இப்போ நான் தான் கரண்ட் நேஷனல் சாம்பியன்
1: நைஸ்
0: ஜஸ்ட் ஒன் ஹலோ யா ஐம் கமிங் கம்
1: கங்க்ராட்ஸ் மேம்
0: தேங்க்யூ ஸோ மச் பட் ரெஸ்லிங்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க நீங்கள் எப்படிங்க
1: ஞான அச்சனோட வந்தா
0: கேப்டன் சார் வந்திருக்காரா கண்டிப்பாக நான் கேப்டன் சாரை பார்க்கணும் ஓகே அண்ட் ஐ வில் கேட்ச் யூ லேட்டர் பை
1: சீ யூ
2: உனக்கொரு அஜித்தினെ ஓர்மையுண்ടോ പണ്ട് നീ നാഷണൽ സബ് ജൂനിയർ ചാമ്പ്യൻഷിപ്പിൽ തോൽപ്പിച്ച പയ്യനല്ല അവനിപ്പോ നാഷണൽ ചാമ്പ്യൻ അങ്ങനെ പറയത്തക്ക സപ്പോർട്ടൊന്നും ഇല്ലാതെ ഏതോ കുഗ്രാമത്തിൽ നിന്ന് വന്നതാ നമുക്കൊക്കെ കിട്ടിയതിന്റെ പകുതി സൗകര്യങ്ങൾ അവന് കിട്ടിയിരുന്നെങ്കിലേ അവന്റെ കഴുത്തിൽ ഇപ്പോ ഒരു ഒളിമ്പിക് ഗോൾഡ് മെഡൽ കിടന്നേനെ അവസരങ്ങളുടെ വില അവന് നന്നായിട്ട് അറിയാം ഉറങ്ങാൻ നോക്ക് നേരത്തെ ഇറങ്ങണ്ടേ രാവിലെ
3: Now what?